0: ஆனந்த சையா சையா
1: சாங்குரே. இது இது ப்ரோமோ சாங் ரா?
2: கரெக்டே அண்ணா, கானி பெல்லி
1: அயிதே ரே சுந்தரானிக்கு பெல்லைனா.
3: వింటున్నారు వివిధ భారతి ఎఫ్ఎం 101.3.